0: I think we sang the same song during Dinacon. Yeah.
1: As now as a certified dum-dum, you are qualified to, like...
2: Teach others the dum-dum method. Teach others the dum-dum. The internationally renowned dum-dum method. Certified dum-dums.
3: The dum-dum method, enne kisa thana sonna thene viriyadu.
4: Dum-dum method, endradhu thaan. Ippa nama learn pandrom.
3: Oh yeah.
4: மேக் பண்ணுறோம் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அண்ட் திருப்பி நம்ம டீச் பண்ணுறோம் அதே டைப் ஆஃப் பீப்புளை நம்ம க்ரியேட் பண்ணுறோம் ஸோ அதுதான்
3: திரும்ப அவங்க வருவாங்க
4: யா இட்ஸ் லைக் அன் ரீசைக்கிள்
3: ரீசைக்கிள் இல்லை
4: நோ ரீசைக்கிள் நாட் ரீசைக்கிள் பட்
3: லூப் லூப்
4: லூப் யா லூப் த்ரீ அரோ ஸோ த்ரீ அரோ சர்க்கிள்
3: பண்ணுறவங்க வருவாங்க தென் அவங்க இங்கே இருக்கிற சோர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க தென் அவங்க ஐடென்டிஃபை பண்ணி அவங்க டீச் பண்ணுவாங்க தென் அவங்க வருவாங்க சார்
4: தம் தம் தம் தம் தம்
3: இட்ஸ் கண்டினியூஸ்லி
1: தம் தம்
3: லூப் மெத்தட்
4: வி லேர்ன் ஃப்ரம் யூ அண்ட் வி ப்ரொடியூஸ் மியூசிக்
3: அண்ட்
4: வி டீச் தி நியூ பீப்பிள் அண்ட் தே வில் ப்ரொடியூஸ் மியூசிக் அண்ட் தே வில் குவாலிஃபை ஆஸ் தம் தம் அண்ட் தே வில் டீச் அண்ட் இட்ஸ் லைக் எ ரீசைக்கிள் யா
5: It's not recycle,
4: yeah.
3: Repeat.
4: Cycle. It's cycle. It's like a life cycle.
2: It's a life cycle, an up cycle. It's cyclical.
1: It's cyclical.

0: ஐயா யாஷன் டீம் அவங்க என்ன எழுதுனா தமிழ். யா இட்ஸ் யாஷ் அண்ட் கபி அண்ட் அபி, தே ரோட் அபவுட் தமிழ், தமிழ் தே லவ் அபவுட் தமிழ்.
1: That language or culture or both?
0: Both. Both. எனக்கு இப்போ லிரிக்ஸ் மறந்தது, பட் என்னது வந்தது ஓடலை

வரைக்கும் நட்டுல பில பேசி கட்டு கட்டா நோட்டை வாங்குறாங்க. உன்னோட தூக்கத்தை யாரு குழப்பினா இந்த இட்லியோ சுவர் மிடில் ஃபின்.